அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தானா, சின்ன இடையினிலே மனசா சொறிய கிட்டானா. அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தானா, சின்ன இடையினிலே மனசா சொறிய கிட்டானா. முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தானா, முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தானா. அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சானா, அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சானா. மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, திருச்சி மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா. சின்ன பையனின் சிந்தைக்கு வர

0: வெளிநில போல ஒட்ட முகத்தில பிரிவான், நீ வானவில போல பாலஜிருக்கு உருவான். வெள்ளி நில போல ஒட்ட முகத்தில பிரிவோம், அது வானவில்ல போல பாலஞ்சிருக்கு உருவம். வாலிபன் மனசுல கதல் விதைக்கிற பருவம், வாலிபன் மனசுல கதல் விதைக்கிற பருவம். நீ வழிய வந்து விட்டா ஏன் உயிரையன் தருவேன், நீ வழிய வந்து விட்டா ஏன் உயிரையன் தருவேன். மஞ்சக்கரங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கரங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருச்சி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தகவரே அருகில் வந்தாளா. சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருச்சி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தகவரே.
1: Itu tadi lagu rakyat dari negara bagian Tamil Nadu di India Selatan. Harap Anda telah nikmati lagu itu. Berikutnya kami sajikan wawancara dan diskusi dalam acara Spotlight yang berikut ini.
2: Spotlight.
3: This is Akashvani. In the program Spotlight, now we bring a discussion on Made in India Maritime Strength, Advancing India's Naval Capabilities. The participants are Commodore K.D. Joshi, Defense Analyst, and Diksha Saxena, Akashvani Correspondent.
4: India got the three naval ships yesterday. They are Stealth Frigate Dunagiri, Survey Vessel Sanshodhak, and Anti-Submarine Warfare Shallow Water Craft Agra. The ships were commissioned in Kolkata yesterday by Prime Minister Narendra Modi. To talk more about this, we are now delighted to be joined by Defence Analyst Commodore K.D. Joshi. Commodore Joshi, welcome to Akashvani News.
5: Thank you very much.
4: Commodore Joshi, before we get into the details of each ship, I would first like to understand from you, how important is the commissioning of these ships, keeping in mind that they are indigenously built and they have an extensive participation by Indian industries, which includes more than 200 MSMEs?
5: I think